ஆனந்தமோ பரியோலோ நெய்லக்கென்னே பூனடே ஆனா பகே தோ நீ வாஜுன்னா ஒல் எங்களா சிரத்து பிரசென்ன பசங்க.